0: இதுவரை அடிக்க ரக்கனை டப்பீத்த வச்சுப்போம். அக்கே கேட்ட ஜனங்கள் வந்திருக்கிறார்களோட வாச வீட்டு ப்ரோக்ராம் சரஜி சுகாத்தவத்தோட தோஸ்தரும் சொல்லி தொடர்ந்து பழைய நம்பர் ரஜிஸ்டர் சிஃபர் எக்ஸா கேசி தெய்வு தாரிக் சுகாத்தர் எனக்கு சிவன் ஐபோன் 2342171. ஸோ ஈ நம்பர் டயல் கரெக்ட் தோஸ்து ஆகே நேசி ஆப் தேக்கே கோன் ஆயே நேத்து கி கல்பாத் லேக்கே பாச்சா நே. ஹலோ
1: ஹலோ
0: नमस्कार जी, बहुत बहुत स्वागत है प्रोग्राम सुखात
1: जी।
0: बहुत बहुत शुक्रिया जी, बहुत शुक्रिया जी। कौन गल कर रहे हो, कितों गल कर रहे हो? जी बिट्टू जी, की हाल चाल है थोड़े?
1: बहुत शुक्रिया जी।
0: क्या बात है, बिल्कुल ठीक है जी, थोड़ी फरमाइश में पूरी करने जा रहे हैं। कॉल करने के लिए बहुत शुक्रिया जी।
1: ओके जी,
0: थैंक यू जी, थैंक यू।